0: Musically yours, FM Rainbow 107.5. Stay tuned.
1: Hi, Malini. I'm Krishnan. Neither Soliyaganum, nee avlo valaga. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. முந்தின

அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஏவருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடையினை இல்லாத குரலுக்கு சொந்தக்காரியான தாயை பற்றி தான் பேசப்போகிறேன். எல்லாம் என்னுடைய திறனல்ல என்றும், எல்லாம் கடவுள் தனிக்கு தந்தது என்னும் பணிவுடையவன் பேசும் ஒரு லெஜண்ட். எஸ், ஜானகி அம்மாவை பற்றி தான் சொல்ல போகிறது. இன்று ஜானகி அம்மாவுடைய பாடல்களையும் சிறப்பு நிகழ்ச்சிகளையும் கேளுங்கள். இன்று உங்கள் கூட நான், உங்கள் சொந்தம் அம்பிலீஷினும்.